0: இவனா?
1: ஆ,
0: ஊதுவானா?
1: ஊதுவான்.
0: ஊதுனா பறந்துடும் போல இருக்கு.
1: டேய் ஊதுடா. கல்யாண பொண்ண அழிச்சுட்டு வாங்க.
2: இதோ வந்துடுவா.
1: பிள்ளையாண்டா எங்க காணோம்?
3: மாப்பிள்ள ஆத்துல குளிச்சுட்டு பேண்ட் காய போட்டு இருக்கான்.
1: அடடே, இதோ வந்துட்டான்.

கொக்கரிக்கும் சேவல் உண்டு. இப்ப ஒரு கோழி கிட்டு கச்சிதமா மாட்டிக்கிட்டு